0: மெக்கன்சி பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை திட்டம், கிரேஸ்பே சாலை மற்றும் துறைமுக திட்டம் மற்றும் அணுக்கழிவு மேலாண்மை அமைப்பின் கீழ் புவியியல் களஞ்சியம் ஆகிய மூன்று திட்டங்களை பில்டிங் கனடா சட்டத்தின் கீழ் வகைப்படுத்த விரும்புவதாக லிபரல் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நல்லிணக்கத்துக்கான உச்சிமாகாநாடு ஒன்றை நடத்த சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD, Avali News.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீனில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் எங்களது வினாக்கள் மற்றும் நேர்களது விடைகளுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா,

நேர்களை வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி 32 நாக் அவுட் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. ரவுண்ட் 32 என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது நாக் அவுட் போட்டிகள் வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இந்த போட்டிகள் முதல் போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியில் கனடா தான் ஆட இருக்கின்றது. கனடாவுக்கு எந்த நாட்டுக்கு எதிராக கனடா இந்த போட்டியில் களம் காண்கின்றது என்பதுதான் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா. எந்த நாட்டுடன் வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி கனடா முதலாவது நோக் அவுட் சுற்றில் முதல் போட்டியில் ஆட இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் எந்த விடை சரியான விடை என்பதை கண்டறிந்து கொண்டு வர வேண்டும். முதலாவது விடை மெக்சிகோ, இரண்டாவது விடை தென்னாப்பிரிக்கா, மூன்றாவது விடை மொரோக்கோ. மூன்று விடைகள் தருவோம். மூன்று விடைகள் வந்து எது என்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது விடை மெக்சிகோ, இரண்டாவது விடை தென்னாப்பிரிக்கா, மூன்றாவது விடை மொரோக்கோ. இதில் எந்த நாட்டுக்கு எதிராக கனடா வருகின்ற ஜூன் மாதம்

0: பாடலொழி நேரம் 8:11 நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: கிச்சனர் வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா.

Residential, commercial properties, வாங்க, விற்க, lease செய்ய, market knowledge, strategy, experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் call CK Sinduran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165

0: நேர்களை, நாங்கள் கொண்டு வந்த வினா இதுதான். முதலாவது நொக் அவுட் சுட்டு. ரெண்டு நொக் அவுட் சுற்றுகள் இடம்பெறும். முதலாவது ரவுண்ட் 32 என்று அழைக்கப்படும் சுற்று 32, இரண்டாவது சுற்று 16. இந்த நொக் அவுட் சுற்றுகளில் இப்போது முதலாவது நொக் அவுட் சுற்று ஜூன் மாதம் 28 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இடம்பெற இருக்கின்றது. முதலாவது போட்டி கனடா ஆட இருக்கின்றது. கனடாவுக்கு எதிராக எந்த நாடு ஆட இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. கனடாவுக்கு எதிராக எந்த நாடு ஆட இருக்கின்றது என்று கேட்டோம். மூன்று விடைகள் தந்தோம். ஒன்று மெக்சிகோ, இரண்டாவது தென்னாப்பிரிக்கா, மூன்றாவது மொரோக்கோ. விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஓ, நலம் ரவி. வடிவே கதைங்க ரவி, கதை தெளிவில்லாம இருக்கு. தென்னாப்பிரிக்கா. ரவி தென்னாப்பிரிக்கா. என்ன, நன்றி ரவி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பஞ்சாட்சரம் சொல்லுங்கள்.
1: இது தென்னாப்பிரிக்கா. ஒரே ஒரு நொக் அவுட் தான் அறிவிச்சிருக்கணும். 28 லாஸ் ஏஞ்சல்ஸ், அது தென்னாப்பிரிக்காவும் கனடாவும். அப்படி சொல்லுவோம், கனடா தென்னாப்பிரிக்கா உடம்பு யாரும்.
0: சரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
2: தென்னாப்பிரிக்கா தான். இந்த போது ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம்.
0: சரி, நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். விடை சொன்னவர்கள் விலகி செல்ல வேண்டும், நீக்க கூடாது. வணக்கம்.
3: வணக்கம். மலை வணக்கம் ரமேஷ். இது வந்து தென்னாப்பிரிக்கா தான்.
0: தென்னாப்பிரிக்கா தான், சந்தேகமே இல்லை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். பீம்சிங் சொல்லுங்கள்.
4: வணக்கம்.
1: நன்றி விஜய். அவங்களும் ஜெயிக்கணும். ஓகே,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் சாரா.
0: சாரா வாங்க.
5: நான் தென்னாப்பிரிக்கா தான்.
0: நன்றி சாரா. ஆமாம், அந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தெரிய வேணும். அதுக்காகத்தான் இந்த கேள்வியை முதல்ல கோதாசையாக சொன்னேன். அறிந்தவரை யாவனும் தேடுதலும் தெளிவும் தரும்ல சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்குறீங்களேன்ட்டு. அந்த நேரம் கேட்காதவர்கள் இந்த நேரம் கேட்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். நீர்கள் மிக ஆர்வமாக இணைந்து கொண்டார்கள். அவ்வளவு ஆர்வம் கனடா இந்த நாட்டுடன். தென்னாப்பிரிக்கா பரவாயில்லை, தென்னாப்பிரிக்காவோட கனடா மோதுவது பரவாயில்லை. ஓரளவு ஈடு கொடுக்கக்கூடிய அணி கனடாவுக்கு என்ற வகையில் அது ஒரு வாய்ப்பாகவும் கருதலாம். நாங்கள் ஏன் சுவிட்சர்லாந்துடன் தோத்தது என்று எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் வந்த ஃபிக்சர் மிக அருமையாக அமைந்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. நேர்களுக்கு என்ன உதிரியா, ரசிகர்களுக்கு என்ன உதிரியா, ஓரளவு கனடா சாதிக்கலாம் போல் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்டுக்கு தெரிவாகலாம். கொஞ்சம் கவனமாக எல்லோரும் விளையாடுவோம். 11 பேரும் விளையாடுவோம். நேரம் இப்பொழுது 8:17. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், பாடலுக்கு பின்னர் வினாவுடன் இணைந்திருப்போம். இது தவத்தின் விருப்ப பாடல்.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: நேர்களே, பொதுவாக இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்ற நாடுகள் சில. மெக்சிகோ ஏ குரூப்பில், ஏ அணியிலிருந்து, ஏ குழுவிலிருந்து மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா. அதேபோல் பி குழுவிலிருந்து சுவிட்சர்லாந்து, கனடா, பொஸ்னியா ஹெர்சகோவினாவுக்கும் தெரிவாகும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சி குழுவிலிருந்து பிரேசில், மொரோக்கோ. டி குழுவிலிருந்து இதுவரை அமெரிக்கா. இ குழுவிலிருந்து ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட். ஐ குழுவிலிருந்து பிரான்ஸ், நோர்வே. ஜே குழுவிலிருந்து அர்ஜென்டினா. கே குழுவிலிருந்து கொலம்பியா. இதுவரை தெரிவாகி இருக்கின்றன என்ற வகையில் இப்போது எங்களது வினாவிலே தென்னாப்பிரிக்கா, ஏ குழுவிலிருந்து தெரிவான தென்னாப்பிரிக்கா, பி குழுவிலிருந்து தெரிவான கனடாவுடன் முதலாவது போட்டியில் விளையாட இருக்கின்றது. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் HD நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் ஒரு அமெரிக்கா பக்கம் பார்வையை, அமெரிக்காவில் தான் நிற்கிறோம், அமெரிக்கா பக்கம் பார்வையை செலுத்துவோம். அமெரிக்காவில் இந்த வருடம் 2026 பல கொண்டாட்டங்கள் என்ற வகையில் சுதந்திர தின கொண்டாட்டங்களும் மிக பெருமளவில் களை காட்டி இருக்கின்றன. இந்த சுதந்திர தின கொண்டாட்டம், அமெரிக்காவில் 2026 நடைபெற இருக்கின்ற சுதந்திர தின கொண்டாட்டம் எத்தனையாவது சுதந்திர தினம், எத்தனையாவது சுதந்திர தினத்தை அமெரிக்கா கோலாகலமாக கொண்டாட இருக்கின்றது. 3 விடைகள் தருவோம், அந்த விடைகள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது 100வது ஆண்டு சுதந்திர தினம், 2வது 250வது ஆண்டு சுதந்திர தினம், 3வது 200வது ஆண்டு சுதந்திர தினம். அமெரிக்கா 2026 எத்தனையாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாட இருக்கின்றது? முதலாவது 100வது ஆண்டு சுதந்திர தினம், 2வது 250வது ஆண்டு சுதந்திர தினம், 3வது 200வது ஆண்டு சுதந்திர தினம். அழையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம், ஆடலாம்.
0: அது சிவாவின் விருப்பப்பாடு.

0: நேர்களை ஃபீஃபா உலக கிண்ணத்தின் 57வது 58வது போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. டியூனீஷியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நெதர்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னணி வகிக்கின்றது. அதேபோல் ஜப்பான் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 8:35. நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில். அமெரிக்கா இந்த வருடம் கோலாகலமாக ஒரு சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் எத்தனையாம் வருட சுதந்திர தின கொண்டாட்டம் என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தந்தோம். 100வது, 2வது, 250வது, 3வது, 200வது. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், இது பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: சொல்லுங்கள் பஞ்சாச்சரம்.
1: இது ஜூலை 4 கொண்டாட போயிடும். 250வது. ஓ, எல்லாம் அதுக்குரிய ஆர வாரங்கள் நடந்து இருக்குது.
0: காசு எல்லாம் உங்களோட கைக்கு வந்துட்டு
1: தான் கேட்கல.
0: காசுகள் வந்துட்டு டாலர் எல்லாம் வருது வெளியிடணும். டொனால்ட் ட்ரம்ப் பேர்ல
1: அது அன்னைக்கு தான் வெளியில போயிட மாட்டேன்.
0: கைக்கு வரும்.
1: சரியா, அவர்கிட்ட மோத்தான் எல்லாம் கையில வச்சிருக்கோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா சொல்லுங்கள். அதே விடதா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் மாசண்ண.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
3: என்ன சரியா தெரியா எனக்கு எங்க இல்லைங்க. 1947, 1948.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: இது 250வது சுதந்திர தினத்தை அமெரிக்கா கொண்டாட போது பெரு வேற வேற நடக்குது. அதோட அவற்றை பணத்தோட காசும் அச்சடிக்கப்பட்ட ஒழுகிடப்படும் போது பார்க்கலாம் என்ன நடக்குது. நம்மளோட கைக்கும் பெருமோ வெடியாது கொஞ்சம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம் மூர்த்தி.
0: சொல்லுங்கள் மூர்த்தி.
5: 250வது
0: சுதந்திர தினம். அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் மாசம். நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
6: யா, குவார்ட்டர் ஃபைனல நெருங்கிட்டார் அமெரிக்கா.
0: குவார்ட்டர் ஃபைனல நெருங்கி இருக்கிறோம். நன்றி, நன்றி,
6: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் மாசன்.
0: வணக்கம்.
7: டோன் வில் ஃப்ரீ
0: சொல்லுங்கள்.
7: இது 250வது.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். யா சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: 250
0: என்ன பவன் கொண்டாடுறது போயிலே நீங்கள் பக்கத்து வீடு. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் ஜவாசன் கோராஜ்.
0: சொல்லுங்கள்.
9: கணக்கு பார்த்துட்டு வேற கடையில லைன் நிறைஞ்சு போச்சு. உங்கள ஜார்ஜ் வாஷிங்டன் தொடர் ஆரம்பிச்சதே 1876 அப்ப 250.
0: சரி, நன்றி, நன்றி,
9: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் வாசன். நான் மொரீன்.
0: மொரீன் சொல்லுங்கள்.
10: 250வது சுதந்திர தினம்.
0: சரி, நன்றி மொரீன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
11: இது 250 தான். ஏன்னா பாதி பேருக்கு மேல குமரிட்டுங்க. அது இந்த நேரத்துல ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் பிரசிடென்ட் ஆகிட்டா இருக்காரு
0: கொண்டாடுமான்னு. நன்றி. ஆமாம், ரமேஷ் சொன்னது போல 250வது சுதந்திர தினத்தில் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதுதான் பலருக்கு இப்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆச்சரியமான ஒரு உண்மை, அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கின்றது. அது ஒவ்வொரு அதிபர்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் 1789 அவர் பதவியேற்றவர். அமெரிக்கா 1776 ஜூலை 4 விடுதலை பெற்றது. அந்த விடுதலையை சுதந்திர தேவி சிலையில் நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் கையளித்தது. சுதந்திர தேவி சிலையில் ஒரு கையில் ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையில் 1776 ஜூலை 4 பொறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் அமெரிக்காவின் சுதந்திரம். அமெரிக்கா முதலில் 13 குடியரசுகளாக இருந்து, குடியேற்றங்களாக இருந்து, அந்த 13 குடியேற்றங்களும் போராடி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டன. 76 ஆண்டு எந்த ஒரு ஜனாதிபதியும் இருக்கவில்லை. அது ஜனாதிபதிகள் என்று யாரும் இருக்கவில்லை. ஒரு போராட்டங்கள் இடம்பெற்று அந்த போராட்டங்கள் மூலம் சுதந்திரத்தை பெற்றார்கள். ஒரு அரசியலமைப்பு உருவாகி அதன் மூலம் முதலாவது ஜனாதிபதி என்பது 1789 தான் அமெரிக்காவில் நிறுவப்படுகிறது. ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதியாக வருகின்றார். அதைத் தொடர்ந்து பல ஜனாதிபதிகள் அமெரிக்காவை ஆண்டிருந்தார்கள். அந்த ஜனாதிபதிகளது ஆட்சியின் கீழ் அமெரிக்கா பல்வேறு விதமான வரலாற்று தடங்களை பதித்து வந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய வல்லரசாக தன்னை மாற்றி இப்போது வளர்ச்சி பெற்றிருக்கின்ற அமெரிக்காவின் இருநூற்றி 250 சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்றன. அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கின்றது. 1789 ஜார்ஜ் வாஷிங்டனுடன் ஆரம்பமான அமெரிக்க ஜனாதிபதிகளது இந்த வரலாறு 47 அதிபராக இன்று டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். அவரது தலைமையில் இந்த வருடம் அமெரிக்காவின் 250 சுதந்திர தின கொண்டாட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் 250 சுதந்திர தின விழா வருகின்ற 4 கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு முன்பு நடைபெற்ற பிரம்மாண்டமான அரசியல் பேரணி ஜனாதிபதி டிரம்ப் முறைப்படி விழாவை தொடங்கி வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகை முன்பாக உள்ள தேசிய பூங்காவில் 16 தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்பிப்பிக்க அரசு திருவிழா அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் தொடங்கியிருக்கின்றார். வெள்ளை மாளிகை முன்பு திரண்டிருந்த 1000 மக்கள் மத்தியில் உரையாற்றிய டிரம்ப், நாம் நமது 250 சுதந்திர ஆண்டின் விளிம்பில் நிற்கின்றோம். அமெரிக்கா மீண்டும் கம்பீரமாக மீண்டெழுந்துள்ளது என்பதை அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று முழங்கியிருக்கின்றார். இந்த தொடக்க விழாவில் அமெரிக்காவின் அதிநவீன குண்டுவீச்சு விமானங்கள், போர் விமானங்களின் கண்கவர் வான் சாகசங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இராணுவ இசைக்குழுக்களின் இசையமைப்பும் பிரபல நாட்டுப்புற பாடகர் லீ கிரீன்வுட்டின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்கா 250 சுதந்திர தின கொண்டாட்டங்களை 16 தொடர்ச்சியாக கொண்டாட இருக்கின்றார்கள். அதற்குள் இந்த ஃபீஃபா போட்டிகளும் கொண்டாட்டங்களாக மாற இருக்கின்றன. இது அமெரிக்க மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஃபீஃபா மைதானங்களிலும் அமெரிக்காவின் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் சாரல்கள் நிச்சயமாக வீசும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேரம் இப்பொழுது 8:42. இது மொரின் விரும்பி கேட்ட பாடல்.

0: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நேர்களை, இந்த வேளையில் நெதர்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வேளை ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டியில் 1-1 என்ற கோல் கணக்கில் இப்போது போட்டி சமநிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இன்று நடைபெறுகின்ற அடுத்த 59வது போட்டி துருக்கி மற்றும் ஐக்கிய அமெரிக்க அணிகளுக்கிடையிலும், 60வது போட்டி பரகுவே ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலும் இடம்பெற இருக்கின்றது. மொத்தமாக குழு நிலை போட்டிகள் 72 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. 4-6 போட்டிகள் வீதம் இப்போது மிக வேகமாக அந்த சுற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேரம் 8:49. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நீல்பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
2: அந்த பாடல் சிறிய விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: நீங்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது வினாக்களுக்கான விடைகள் தந்த நீர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட ரவி, பஞ்சாட்சரம், பென்பா, மதன், குகதாஸ், மூர்த்தி, தேவகுமார், மொரின், டொன் மற்றும் ஸ்ரீ, ரமேஷ், தவம், பவான், ஜெயா, விஜி, சாரா ஆகிய நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.

0: நாள் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
2: Music Connects.
1: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: குறித்துக் கொள்ளுங்கள். டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

இங்கே வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கோடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

நமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ,
1: 4169993. இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 6477136049.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: அதிகாரத்தின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30வது தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

0: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 416-821-0462 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar glamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சாலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. GTA கிரெடிட்.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம், The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: ஸ்பீக்கரில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
2: 416-990-2462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமாட்டாமல் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேரம் காலை 9:01.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபைடனை சந்திக்க இருக்கின்றார். கனடாவுடன் மூலோபாய கூட்டுண்மையை முன்மொழிந்ததை தொடர்ந்து துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டொரண்டோ மற்றும் ஒட்டோவாவுக்கு பயணத்தை மேற்கொள்கின்றார். துருக்கியுடனான தனது உறவில் கனடா 4 தூண்களை கொண்டிருக்கின்றது என்று அனிதா ஆனந்த் தெரிவித்தார். மேலும் எரிசக்தி, ஏற்றுமதி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் 2 நாட்டு மக்களுக்கிடையிலான உறவுகள் என்று அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மைய ஆண்டுகளில் மத்திய கிழக்கில் துருக்கி ஒரு மூலோபாய பங்கை வகிக்கின்றது என்றும் அதே நேரத்தில் பிரதமர் மாக்கானி பல நாடுகளோடு வலுவான உறவுகளை மேற்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் ஆக்கப்பூர்வமான இல்லமான 24 சசெக்ஸ் என்ற முகவரியில் உள்ள இல்லத்தை 2015ஆம் ஆண்டில் பயன்பாட்டிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் அதனை புதுப்பிப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை பிரதமர் மாக்கானி அறிவிக்கவிருக்கின்றார். 1896 கட்டப்பட்ட 35 அறைகளை கொண்ட இந்த இல்லம் வெற்றிடமாக இருந்தபோதிலும் அதை பராமரிப்பதற்காக வரி செலுத்துவோர் ஆண்டுதோறும் 1000000 டாலர்களை செலவிட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இனி இது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இல்லாவிட்டாலும் கூட இந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு பொதுமக்களின் வசம் இருக்க வேண்டும் என்று ஹெரிட்டேஜ் ஒட்டோவா தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த இல்லம் நீண்டகால அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இது தொடர்ந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவே இருக்க வேண்டும் என்றும் ஹெரிட்டேஜ் ஒட்டோவா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தில் சிபிசி உறுப்பினராக சேர்ந்ததை தொடர்ந்து யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்பதற்கு கனடாவுக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது. பிரபலமான இந்த சர்வதேச பாடல் போட்டியில் கனடாவை இணைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. பின்னர் ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பொதுச்சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் மூலம் கனடா முழு உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றது. முழு உறுப்பினர்கள் யூரோவிஷனில் பங்கேற்க தகுதி பெறுவதோடு புலனாய்வு இதழியல் மற்றும் சரிபார்ப்பு போன்ற பணிகளுக்காக உறுப்பினர்களின் வலையமைப்புகளை அணுகும் வாய்ப்பையும் கனடாவுக்கு இது வழங்கும். ஐரோப்பாவில் உள்ள பார்வையாளர்களை கனேடிய செய்திகள் சென்றடையவும் நேரலை மற்றும் திருத்தப்பட்ட செய்தி தொகுப்புகளை பகிரவும் இது வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இடையிலான உறவுகள் டிரம்பின் 2வது பதவிக்காலத்தை விட மிகவும் மோசமாக இருந்தன என்றும் காசா, ஈரான் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்பாக இடம்பெற்ற காரசாரமான கருத்து பரிமாற்றங்களினால் அவை ஏற்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்டு டிரம்பின் 2வது பதவிக்காலத்தையும் இஸ்ரேலுக்கு ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியதிலும் அவரது பங்கையும் இந்த நூல் குறிப்பிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 2025 இடம்பெற்ற தொலைபேசி அழைப்பின் போது அமெரிக்க ஆதரவுடனான காசா போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நெத்தன்யாகுவை டொனால்டு டிரம்ப் வற்புறுத்தியிருப்பதோடு அந்த ஒப்பந்தத்தை கைவிட வேண்டாம் என்றும் அவரை வலியுறுத்தியிருக்கின்றார். போர் நிறுத்த திட்டத்தில் இருந்து பின்வாங்க வேண்டாம் என்று நெத்தன்யாகுவை எச்சரித்த அதேவேளையில் இஸ்ரேலின் மிக வலிமையான ஆதரவாளர் தாமே என்றும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார். ஹோமோஸ் நீருணையில் சிங்கப்பூர் கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் முகமை ஒன்றினால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய வழித்தடத்தினூடாக ஹோமோஸ் நீரிணையை கடக்க முயன்ற வணிகக் கப்பல் ஒன்றையே நேற்றைய தினம் ஈரான் தாக்கியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒமானின் தஹீத் கடற்கரை அருகே நேற்றைய தினம் சிங்கப்பூர் கொடியுடன் சென்றபொழுது இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் இவருக்கும் காயமோ அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்போ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பேர்ஷிய வளைகுடாவில் முடங்கியிருக்கின்ற பல கப்பல்களை வெளியேற்றுவதற்காக சில நாட்களுக்கு முன்பு ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பு கொண்டு வந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் கரக்கஸில் இடிந்து விழுந்த கட்டடத்தின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் குழந்தை பிறக்கும் நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு பின்னர் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த தாயும் அவரது பச்சிளம் குழந்தையும் உயிருடன் மீட்கப்பட்டதாக மீட்புக்குழு அறிவித்திருக்கின்றது. மீட்புக்குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பெண்ணை மீட்க முயற்சித்த பொழுது அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை கண்டறிந்தனர். பின்னர் குழந்தை பிறந்ததை அடுத்து தாயும் சேயும் பாதுகாப்பாக வெளியே கொண்டுவரப்பட்டு மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபீஃபா உலகக்கோப்பையின் இறுதி குளநிலை ஆட்டம் இன்று டொரண்டோவில் நடைபெறுகின்றது. இன்று பிற்பகல் இடம்பெறும் போட்டியில் செனகல் மற்றும் ஈராக் அணிகள் மோதுகின்றன. போட்டியை காண ரசிகர்கள் மைதானத்தில் அதிகம் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டு அணிகளுமே நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் நம்பிக்கையோடு களமிறங்குகின்றன. நெதர்லாந்துக்கு எதிராக நேற்று இரவு நடைபெற்ற குழு ஒன்று மகளிர் டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டியில் தென்னாப்பிரிக்கா 98 ஓட்டங்களால் வெற்றியை பெற்றிருக்கின்றது. நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பாடிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து 208 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பாடிய நெதர்லாந்து 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 16 பாகையில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் இன்று 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையில் காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையும் மழை பெறுவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சுயமா தமிழ் HD-யில் தமிழ தமிழ நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம் தமிழேஸ்டின் தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் இதயன், நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. நான் இன்னைக்கு அனியன் படத்துல இருந்து எல்லா சிஸ்டருக்குமாக அண்ணன் காக்கா கொண்ட காரி அந்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாக கேட்கலாம். இந்த அனியன் மூட் அப்படியா? பாடல் வந்து கேட்ட மகளுங்கள் நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஜெசி இணைந்து பாடிய ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 9:11 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சபந்தா இருக்கலாம்.
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நன்றி.
2: என்ன பாடல்?
3: நிழல் நிஜமாகறது திரைப்படத்தில் இருந்து இலக்கணம் மாறுதோ.
2: ஆமாம், SPB மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
3: வணக்கம்.
2: வழக்கம் இந்த நேரம் 9:24.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மலன் கலைக்கின்றேன். நல்லா இருக்கீங்களே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்கள் செல்லும் உடவெல்லாம் வெற்றியாக அமையட்டும்.
1: ஆஹா, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்றைக்கு இந்த பாட்டு கேட்போம். என்ன? மனசே மனசே அந்த பாட்டு கேட்போம்.
1: மனசே மனசே ஹரிஹரன் சாதனா சர்க்கமணி இந்த பாடி ஒரு பாடல் கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஒளிக்கு முன்ன நேரம் 9:30.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கு அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் தாஜி, தாரணி கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: பாட்டு பாட்டு எனக்கு வந்து இன்றைக்கு காலக்கூட்டு படத்துல இருந்து கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள தச்சிருக்கேன் அந்த பாட்டுக்கு.
2: அந்த பாடலாமா? கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து சத்யபிரகாஷ், சரண்யா மற்றும் பிரஷாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 9:36.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரவி, நான் ஷெரின் பழக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கேன், நன்றி
1: ஷெரின். நீங்க வேலை இல்லையா?
2: வேலை, வீட்டிலிருந்து வேலை.
1: வீட்டிலிருந்து வேலை, நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, ரெண்டு நீ ஒன்றுதான் அந்த பாடல்.
1: நீங்கள் எது சொல்ல போகுது? கவிதையா? எந்த பேரா?
2: ஆமா, உங்களோட பேர் கவிதம் ஆயிட்டேன்.
1: நன்றி. பாடல் கேட்டு மக்கள் எங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:42.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம். நான் சுதா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கிறோம். எனக்கு வந்து இந்த சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச அந்த பாட்டு,
4: அந்த பாடல். ஆமாம், உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
5: நன்றி
4: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 9:49 நிமிடம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு நாட்டாம் படத்துல இருந்து பட்டப்பாக்கம் குழந்தைவத்திலே போட்டால் வாய்ப்பு வாக்கும்
1: அந்த பாடல் உங்களுக்காக வரும். கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி
2: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். ரஜி கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஒரு மேட்ச் இருக்கு இங்க டவுன் டவுன்ல, இப்ப சனம் வந்து கொண்டிருக்கும், இப்பவே வர தொடங்கிட்டு போட்டலாம் மூடி. இன்னைக்கு வந்து கருப்பு படத்துல வீரப்பாக்க, அதுக்கு முதல் என்னுடைய ஒரு பாலிய நண்பன், நாங்க பாலர் வகுப்புல இருந்து ஒன்றா படிச்சாங்க, கிறிஸ் ராஜேந்திரன். அவர்கிட்ட பிறந்த நாள் இன்றைக்கு நூடிவாண்டு வாழ்த்தி கொண்டு, பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள், நூடிவாண்டு வாழ்த்தி கொண்டு பாட்டை கேட்போம். பத்துக்கு பத்துக்கு சந்திப்போம்.
1: கண்டிப்பாக. நன்றி
3: நன்றி நன்றி.
1: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராசு, நான் வந்திருக்கிறோம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறோம்.
1: என்ன பாடல் தெரிவு?
4: இந்த பிராமண்ட கல்யாண நாள், அதுக்கு அந்த இந்த பெண்கள் தங்களை வளர்த்துல இருந்து இரவு கும்பகளுக்கு மீன் என்ன கொள்ளு
1: என்ன
4: அவைகள் மூன்று குழந்தைகள் பெரியாக்கள் சந்தோஷமா இருக்கிறான்.
1: நல்லது, வழி பாடல் வருகிறது. நன்றி, தொடர்ந்து சந்தோஷம்.
4: அவைகள் இந்த வேதியை கேட்கல, பரிசுல அதான் கேட்டுறான்.
1: என்ன பேர் இவர்களுக்கு?
4: அவாக்கும் அவனுக்கு ஸ்ரீதரன்,
1: தம்பதிகளுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க.
4: அவளுக்கு ஆலவி.
1: நன்றி
4: நன்றி அம்மா
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தாய்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தவா?
5: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நன்றி. என்ன
5: பாடல்? மலைவர பொது ரஜியை தான் பாட்டு கொண்டிருக்கு.
1: நல்லது, சொல்லுங்கள். என்ன பாடல்?
5: நான் ஒன்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு.
1: நீங்கள் கேட்டு பாடல் வரும். நன்றி நன்றி. இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, நான் பவன் கேட்கிறேன், எப்படி
1: இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: உங்களுடைய
1: பாடலும் வரும். நன்றி, தொடர்ந்து
6: சந்திப்போம்.
1: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நம்மாட்சியாக நன்றி. எனக்கு வானத்தை குளத்தில் இருந்து காதல் வெண்ணிலாக அகில் செய்யும் அந்த பாடல்,
1: அந்த பாடலும் உங்களுக்காக வரும். நன்றி
7: நன்றி,
1: சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, நான் லலித் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: ஓ நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். எனக்கு மின்னலை திரைப்படத்திலிருந்து வசீகரா அந்த பாட்டை கேட்போம்.
1: பாடலும் வரும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
8: நன்றி வணக்கம்.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பிக் கொண்ட நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜானகியின் குரலில். ஒலிக்கும் நேரம் 9:58.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: CMRின் மனத்தியால செய்திகள்.
6: மனத்தியால செய்திகள்
7: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
8: ஜூலை 1st முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்கள் ஊடாக சேவையில் இணைத்துக் கொள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்திருக்கின்றது. போதைப்பொருளுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டப் ட்ராக்ஸ் என்ற பெயரில் இன்று சென்னை மெரினாவில் உள்ள காமராஜர் சாலையில் மாபெரும் மரதனை தமிழக முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்தார். கனடாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் 60% சரிவு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்கொள்ளவும் கனடா கட்டாரோடு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது. மாறிவரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதையும் பொது பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இந்த ஒப்பந்தம் கனேடியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வலுவான சர்வதேச கூட்டாண்மைகள் அவசியம் என பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி ஆனசங்கரி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தஞ்சம் கோருபவர்களை தடுப்பதற்கான அனுமதியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த கடுமையான நடவடிக்கைக்கு ஆதரவாக 6-3 என்ற வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர். இதேவேளையில் ஜனநாயக கட்சி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நீதிபதிகள் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசாங்கம் நீதிபதிகள் உட்பட ராணுவம் மற்றும் சிவில் அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கு நாடு தழுவிய ரீதியில் தடை விதித்துள்ளது. June 16 முதல் அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த புதிய ராணுவ நீதிமன்ற உத்தரவை மீறி ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் ஊழியர்களின் கையடக்க தொலைபேசிகளை பொதுவழியில் உடைத்து நொறுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கடுமையான சட்டப்பூர்வ தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை இணையதள முறைமைக்கு ஊடாக திணைக்களம் கோரியுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய எதிர்வரும் July 1st முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. தங்கல்ல மாத்தறை பிரதான வீதியின் தலல்ல பகுதியில் இன்று காலை 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்க்கை செலவு உயர்வு தொடர்பில் தனது தெளிவான பதில்களை வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி காவல் அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் பதக்கங்கள் வழங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நடைபாதை திட்ட பணிக்கான விலை மனுக்கூறல் பல முறைகேடு கண்டறியப்பட்டதை அடுத்து சென்னை மாநகராட்சியினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மேலதிக மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. போலி மருந்துகளின் புழக்கத்தை தடுக்க அனைத்து வகையிலான தடுப்பூசிகள், புற்றுநோய் மருந்துகள், போதைப்பொருள், மனநல மருந்துகள் ஆகியவற்றின் முதன்மை பொதிகளில் QR கோடு அச்சிடுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியிருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாண நெடுஞ்சாலைகளில் பல பகுதிகளில் இந்த கோடைகாலம் முதல் வேக வரம்பு மணிக்கு 110 கிலோமீட்டராக உயர்த்தப்படும் என்று மாகாண அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து 2025 ஆண்டின் தொடக்கத்திற்கு பிறகு கனேடிய டொலரின் மதிப்பு மிக குறைந்த நிலைக்கு சரிந்துள்ளது. ஜூன் 25 கனேடிய டொலரின் மதிப்பு அமெரிக்க டொலருக்கு நிகராக சுமார் 70% என்ற நிலைக்கு சரிந்தது. கனடாவிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் குடியேற விரும்பும் கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கனடாவை விட்டு வெளியேறுபவர்களுக்கான வெளியேற்ற வரி உள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. பல சுகாதாரத்துறைகளில் உயர்பட்ட படிப்புகளை பயிலும் மாணவர்கள் கடன் பெறுவதை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகத்தின் மாணவர் கடன் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதிக்கு அமெரிக்க நீதிபதி தடை விதித்திருக்கின்றார். 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் மன்னராக பதவியேற்றதிலிருந்து 3 சார்ல்ஸ் மன்னர் தனது தனிப்பட்ட வரிகளுக்காக 39.6 மில்லியன் டாலர்கள் அதிகமாக செலுத்தியுள்ளார் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கின்றது. நாடு முழுவதிலும் இஸ்லாமிய தொழுகைக்கான அழைப்பான அதான் ஐ சட்டப்பூர்வமாக தடை செய்ய முடியுமா என்பது குறித்த விசாரணையை டென்மார்க் மீண்டும் ஆரம்பித்திருப்பதாக குடியேற்றத்துறை அமைச்சர் மோர்டன் போட்ஸ்கோவ் அறிவித்திருக்கின்றார். ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி கமேனிக்கு மத்திய ஈரானில் குண்டுவெடிப்பை தாங்கும் அறை மற்றும் பல தப்பிக்கும் சுரங்கங்களை கொண்ட நிலத்தடி பதுங்குகுழி வளாகம் இருந்ததாக ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
4: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
5: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 17 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 பாகையில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 30% தான் தற்பொழுது காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும் நாளை மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையில் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 17 அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் மறுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்பட பாடல்கள் வந்து 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164446222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட கருப்பு திரைப்படத்தில் இருந்து சாய் அபேக்கருடைய இசையமைப்பில் அருணினுடைய வரிகளில் சாய் அபேக்கர் மற்றும் அருவியின் குரலில். ஒலிக்க மணி நேரம் 10:12.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
2: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது பார்வை ஒன்றே போதுமே, இரண்டாவது செம்பருத்தி, மூன்றாவது பருத்தி வீரன், நான்காவது ரேமோ மற்றும் 5வது அவள் வருவாள். அதாவது முதலாவது பார்வை ஒன்றே போதுமே, இரண்டாவது செம்பருத்தி, மூன்றாவது பருத்தி வீரன், நான்காவது ரேமோ மற்றும் 5வது அவள் வருவாள். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் உங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசீலாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:16.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டி பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வரவாளா திரைப்படத்திலிருந்து SPB-யினுடைய குரலில் உழைக்கும் நேரம் 11:21 நிமிடம்.

சீமா தமிழேஷ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வரவாளா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரனுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:27.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழேஸ்ரீயின் பதக்க பதி நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வரவாளா திரைப்படத்தில் இருந்து மனோவினுடைய குரல். உழைக்கும் நேரம் 11:32.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ்ஸ்டியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வரவாளா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:37.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

சிஎம்ஐ தமிழ் எஸ்டிஎன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜானகியினுடைய குரலில் ஒளிக்கும் நேரம் 11:43.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜினுடைய குரலில் ஒழிக்கும் நேரம் 11:49.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

சீமா தமிழ்ச்சியின் பத்து கப்பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் பார்வை ஒன்றுமே போதுமே திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜினுடைய குரலில்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:57.

பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

சிஎம்ஆர் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் சுபாவினுடைய குரலில். ஒலிக்கும் நேரம் 12:04.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: சிஎம்ஏ தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரணியினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 12:09.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: சினிமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில். ஒலிக்கும் நேரம் 12:15.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியை நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-4462-222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இன்றைய தினம் வந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நாள் வந்து சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடுகின்றார்கள். அது மட்டுமின்றி மடகாஸ்கரனுடைய விடுதலை தினமாகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமின்றி மனித மரபணுவின் மாதிரி வரைபடம் வெளியான நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மனித உடலில் உள்ள DNA இரசாயன அடிப்படை இணைவுகள் உருவாக்கப்பட்ட விதம் சார்ந்த ஆய்வு 1984 தொடங்கப்பட்டது. மரபணுவின் மாதிரி வரைபடம் உருவாக்கப்பட்ட செய்தி 2000 ஜூன் மாதம் 26 தான். இது அமெரிக்காவின் அதிபர் பில் கிளின்டன் மற்றும் பிரிட்டன் அதிபர் டோனி பிளேயர் இணைந்து வந்து இதனை வெளியிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆய்வின்படி மனித இனத்தில் 20,500 விதமான மரபணுக்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிக்க இருக்கும் பாடலை

உங்களுக்கு கேள்விகள் தரப்படும். ஒலிக்கிறகும் பாடல் ராவணன் திரைப்படத்தில் இருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் முகமது இஃப்ரான் குரலில். ஒலிக்கும் நேரம் 12:24.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: சிஎம்ஆர் தமிழ் HDயின் என்றும் கலக்க நிகழ்ச்சியில் உடகங்களிடம் கேட்கப்படும் முதலாவது கேள்வி: ஒரு குழந்தை வேகமாக ஓடி வருகிறது. இடது புறம் வந்து முட்டாய் கடை இருக்கிறது. வலது புறம் வந்து ஒரு கேக் கடை ஒன்று இருக்கிறது. அவள் என்ன அங்கு வாங்குவாள்? அதுதான் கேள்வி. அழைக்கலாம் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164 4462 2 2.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம். கேள்விகள் அந்த மாதிரி
1: சொல்லுங்க. என்ன பதில்?
5: முட்டாளத்துக்கு போவாதான், வலது பக்கம் கிடக்கிறோட சுகம் இல்ல, வாக்கு போடுவான்.
1: வலது பக்கம் போய் வந்து அவ கேக் வாங்குவாவா?
5: அதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன இடது பக்கம் போறா? கஷ்டம் இல்ல,
1: கஷ்டம் அது கஷ்டமா இருக்கும். அதனால வலது பக்கம் போயிருப்பா.
5: போயிருப்பா, சின்ன பிள்ளை தானே.
1: பார்க்கலாம். நன்றி
5: நன்றி.
1: அனைப்படி இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
1: வணக்கம்.
6: குழந்தை நீங்க சொல்லிக்க வந்து கேள்வி கேட்க சொன்னீங்க, இடது பக்கம் தான் முதல் சொன்னீங்க முதலாவது.
1: ஆமா.
6: அப்ப இடது பக்கம் வண்டியா புள்ள வந்து முட்டாய்தான் வேண்டி இருக்கும். அதான் வேண்டும்,
1: மிட்டாய் தான் வாங்கியிருப்பா உடனே ஓடி.
6: ஆமா, நாங்களும் அப்படித்தானே குழந்தையில அதைத்தான் நான் கூட விரும்பி சாப்பிட்டு இருப்போம். அப்ப எங்களுக்கு அப்ப குழந்தையா இருந்து எங்களுக்கு தெரியும் தானே எது கூட கூட பிடிக்கும்.
1: மிட்டாய் மிட்டாய் பார்க்கலாம். நன்றி
6: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
7: வணக்கம். பாவம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க என்ன பதில்?
7: முட்டாம் வேண்ட மாட்டான், கேக்கும் வாங்க மாட்டான், மூச்சு ஓடி வந்துடல, மூச்சு தான் வாங்குவேன்.
1: மூச்சு தான் வாங்குவாவா?
7: வாங்குவேன். பதில் வந்துட்டு வாங்கும்.
1: அப்படியா, தெரியவில்லை. பார்க்கலாம் உங்கள் பதில். மூச்சு சொல்கிறீர்கள், பார்க்கலாம். நன்றி.
7: மூச்சு தான் வாங்குவேன்.
1: மூச்சு தான் வாங்க.
7: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
8: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன்.
8: குழந்தை வந்து வேகமா ஓடாது, வந்தது காசு இல்ல. அப்ப டெண்டும் போய் போட்டாது, போட்ட மாட்டினும் மூச்சு போட்டுக்கணும் போல.
1: அப்படியா? பார்க்கலாம். நன்றி
8: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்க மடுத்த நீயர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: கண்ணன்
9: இடது பக்கம் முட்டாஸ்
1: மிட்டாய் ஓடி போய் முட்டாய் தான் முதல் வேண்டி இருப்பா. அப்படியா?
9: முட்டாய் முட்டாய்
1: மிட்டாய் தான். பார்க்கலாம். நன்றி
9: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம். நான் இதே ஒரு பாத்திரம் வட்ட பாத்திரம் ஆனா முதல் குழந்தை தொட்டில்தானே கிடக்கும் மின்னந்தோடும்.
1: விளங்கவில்லை.
10: குழந்தை தொட்டில்தானே கிடக்கும் மின்னந்தோடும்.
1: குழந்தை என்றுதான் சொன்னேன், அது இத்தனை வயது குழந்தை என்று நான் சொல்லவில்லை.
10: அப்ப மூச்சு தான் வாங்கும், இல்ல அரிசில்லற காசு வாங்கும், ரெண்டில ஒன்றுதான் வாங்கும்.
1: பார்க்கலாம். ஆமாம், கேள்வி என்னவென்றால், ஒரு குழந்தை வேகமாக ஓடி வருகிறது. இடது புறம் மிட்டாய் கடை இருக்கிறது, வலது புறம் கேக் கடை இருக்கிறது. அந்த குழந்தை என்ன வாங்கி இருக்கும், அதுதான் கேள்வி. அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4422 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் வந்து மாறா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் பெனி டயால் மற்றும் ஜிப்ரான் குரலில். ஒழிக்கும் நேரம் 12:35. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மதன், சொல்லுங்கள்.
11: குழந்தை ஓடி வந்து முட்டை கடையில் இருக்கிற வாங்கிட்டு தானே,
1: பார்க்கலாம். நன்றி.

0: கன்றம் கலக்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பாதி, நான் லலித் கலைக்கிறேன்.
0: வணக்கம் லலித், சொல்லுங்க என்ன உங்களுடைய பதில். ஒரு குழந்தை வேகமாக ஓடி வருகிறது. இடது புறமாய் மிட்டாய் கடையும் வலது புறமாக கேக் கடையும் இருக்கிறது. அந்த குழந்தை என்ன வாங்கி இருக்கு?
2: மிட்டாய் தான் வேண்டுவா, கேக் விரும்பாது குழந்தை.
0: மிட்டாய் தான் வாங்கியிருப்பாவா? பார்க்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஆமாம், என்ன ஒன்றால் அந்த குழந்தை வந்து மூச்சு தான் வாங்கியிருக்கும். அதுதான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது செல்வகுமார், புஷோத்தமன், தாவம், குயின்சன், கண்ணன், இதயன், மதன், லலித் மற்றும் தேவதாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆம்பி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படும் அடுத்த கேள்வி, கையில் இருக்கும் போது பயன்படாது. கையில் இருக்கும் போது பயன்படாது, ஆனால் அதனை தூக்கி போட்டால் பயன்படும். ஆனால் அதனை தூக்கி போட்டால் பயன்படும், அது என்ன? அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் குமார சம்பவம் திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்படம் வந்து 2025 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருந்து அச்சு ராஜமணி அவர்களுடைய இசையமைப்பில் சைந்தவி மற்றும் ஹரிச்சரனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 12:43.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக கேட்கப்பட்ட கேள்வி, கையில் இருக்கும் பொழுது பயன்படாது, ஆனால் தூக்கி போட்டால் பயன்படும், அது என்ன? அழைக்கலாம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664-4462-22. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். எப்படி இருக்கிறியா?
3: நல்லா இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பதில்?
4: நல்லா இருக்கிறேன். நானும் கோதாசு. என்று கோதாசுக்கு தங்கூடமா? தங்கூரம்.
3: நங்கூரமா?
4: ஓ,
3: ஆஹா,
5: என்ன
3: பதில்?
5: செருப்பு.
3: செருப்பா? கையில் இருக்கும் பொழுது பயன்படாது, ஆனால் தூக்கி போட்டால் பயன்படும், அது செருப்பு. அப்படியா?
5: ஓ, கையில போடலாது அந்த செருப்பு. ஆஹா, தூக்கி போட்டு காலில போட்டாலும் பயன்படும்.
3: பயன்படும். பார்க்கலாம். நன்றி.
5: நன்றி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
6: உப்பு.
3: என்ன பதில்?
6: உப்பு. சால்ட். உப்பு.
3: உப்பா?
6: உப்பு கையில இருக்கா பயன்படாது. குழம்புக்கோ கறிக்கோ சொதிக்கோ போட்டாத்தான் அது உப்பு பயன்படும். கையில வச்சுதான் ஒன்றுக்கும் உதவாதானே. கையில் வச்சிருந்தா சீனியன்டாத்தான் நக்கி பாக்கலாம். உப்பு நக்கி பாக்கலாது. அப்ப கையில இருக்கே பயன்படாது. தூக்கி குழம்பு அழுக்கல போட்டாத்தான் பயன்படும்.
3: பார்க்கலாம். செய்யோ
6: தவறு.
3: பார்க்கலாம். நன்றி. நன்றி.
6: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஓ, வணக்கம். நான்
3: வணக்கம், சொல்லுங்க.
7: மீன் பிடிக்கிற வேலை.
3: மீன் பிடிக்கும் வலையா?
7: வலை. ஓ,
3: நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-6222.
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மதன்.
1: சவுக்கு
0: என்ன பதில்?
1: சவுக்கு சவுக்கு கம்பு.
0: கம்பா?
1: கையில் இருந்தா பயன்படாது, தூக்கி முதுகுல போட்டா பயன்படும்.
0: பயன்படும், பார்க்கலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், கையில் இருக்கும் பொழுது பயன்படாது, ஆனால் அதனை தூக்கி போட்டால் வந்து அது பயன்படும். அதற்கு சரியான பதில் வந்து நங்கூரம் தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் செல்வகுமார், குயின்சன் தாவம், இதயன் மற்றும் மதன் அவர்களுக்கு மிக்க நன்றி.

மலருடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் நீங்களே
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 9052708800 9052708800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 17 அழுக்காராமை விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை

நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 17 அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலகத்தில் நிகழ்ச்சிகளோடு உங்கள் தோழமையில் கமல் பாரதி. கலக நேரம் 5 மணி.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
0: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கின்ற கோட்ஃபாதர்களின் தற்போதைய தலைமுறை நாமல் ராஜபக்சா என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனது உரையின் போது நாடாளுமன்ற சபையில் இல்லாதிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரதி அமைச்சர், போதைப்பொருள் கடத்தல் கோட்ஃபாதர்களின் தற்போதைய இணைப்பு இன்றைய தினம் சபையில் இருந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என குறிப்பிட்டார். கிறிஸ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டியிருந்ததாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சபைக்கு வரவில்லை என்று கூறிய பிரதி அமைச்சர், நீதிமன்ற வழக்கு தவணைகள் வரும்போது சில தரப்பினர் பதட்டமடைவதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் வழங்கப்படும் அறிவுரைகள் குறித்தும் பிரதி அமைச்சர் அங்கு கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்தை பற்றி பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அவர் வழங்குகிறார். அதற்கு நன்றி. ஆனால் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நாங்கள் இன்னும் தள்ளப்படவில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விலான் கிராம அலுவலகர் பிரிவில் கல்விலான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் தூண்டில் சகிதம் மீன்பிடிக்கச் சென்ற குறித்த இளைஞர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அவரை தேடிச் சென்ற தந்தையாருக்கு இன்று காலை அவர் குளத்தில் சடலமாக மிதப்பது தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த இளைஞருக்கு வலிப்பு நோய் இருப்பதாக கூறப்படுகிறது. மீன்பிடிக்கச் சென்ற வேளையில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதன் காரணமாகவே அவர் குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை துணுக்காய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராடினால் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த போராட்டத்தில் நாம் பெரும் முன்னேற்றத்தை காண்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்மட்ட கூட்டத்தில் தலைமை தாங்கி உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போதைப்பொருள் வலையமைப்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட கூறினார். போதைப்பொருள் வணிகர்களே முக்கிய குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு கடுமையான சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரம் போதைப்பொருளை பயன்படுத்துபவர்கள் மறுவாழ்வு தேவைப்படும் பாதிக்கப்பட்ட நபர்களாகவே கருத வேண்டும் என்று குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான மற்றும் சமரசமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், போதைப்பொருள் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான சர்வதேச தினத்தில் நமது இளம் தலைமுறையை போதைப்பொருட்களிலிருந்து பாதுகாப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தி போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டார். CBC ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தில் முழு உறுப்பினராக சேர்ந்ததைத் தொடர்ந்து யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்க கனடாவுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. பிரபலமான இந்த சர்வதேச பாடல் போட்டியில் கனடாவை இணைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. பின்னர் ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பொதுச்சபையில் நடந்த வாக்கெடுப்பின் மூலம் கனடா முழு உறுப்பினராக சேர்ந்தது. முழு உறுப்பினர்களில் யூரோவிஷனில் பங்கேற்க தகுதி பெறுவதோடு புலனாய்வு, இதழியல் மற்றும் சரிபார்ப்பு போன்ற பணிகளுக்காக உறுப்பினர்களின் வலையமைப்புகளை அணுகும் வாய்ப்பையும் கனடாவுக்கு வழங்குகிறது. ஐரோப்பாவில் உள்ள பார்வையாளர்களை கனடிய செய்திகள் சென்றடையவும் நேரலை மற்றும் திருத்தப்பட்ட செய்தி தொகுப்புகளை பகிரவும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் இடையிலான உறவுகள் டிரம்பின் 2வது பதவிக்காலத்தில் மிகவும் மோசமடைந்திருந்தன என்றும், காசா, ஈரான் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்பாக நடந்த காரசாரமான கருத்து பரிமாற்றங்களால் அவை ஏற்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றுக்கள் த நியூயார்க் டைம்ஸ் நிருபர்களான மேகி ஹோபர்பன் மற்றும் ஜொனத்தன் இஸ்வான் ஆகியோரால் எழுதப்பட்ட ரெஜிம் சேஞ்ச் இன்சைட் த இம்பீரியல் பிரசிடென்சி ஆஃப் டொனால்டு டிரம்ப் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்புத்தகம் டொனால்டு டிரம்பின் 2வது பதவிக்காலத்தையும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதில் அவரது பங்கையும் குறிப்பிட்டிருக்கிறது. புத்தகத்தின்படி செப்டம்பர் 2025 நடந்த ஒரு தொலைபேசி அழைப்பின் போது அமெரிக்க ஆதரவுடனான காசா போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நெத்தன்யாகுவை டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியதோடு அந்த ஒப்பந்தத்தை கைவிட வேண்டாம் என்றும் அவரை வலியுறுத்தினார். போர் நிறுத்தம் திட்டத்திலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்று நெத்தன்யாகு எச்சரித்த அதேவேளையில் இஸ்ரேலின் மிக வலிமையான ஆதரவாளர் தாமே என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார். மேலும் தனது இரண்டாவது நிர்வாகத்தின் ஆரம்ப கட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் நெத்தன்யாகுவை ஒரு மோசடிக்காரர் என்று குறிப்பிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்பொழுது முதல் கழகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோல்மையுள்ள கமல் பாரதி. 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு நேர்கள் அணிந்து கொள்ளலாம். அழைக்கும் தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாகவும் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக உங்கள் பாடல் விருப்பங்களை கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்படுகிறது. சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டமும் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 12 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் 5% உயர்வடைகிறது. ஆமாம், 5% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 162.9% காணப்படும். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேயர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். கலைஞர் நேரம் 5:08.
1: மணித்தியாலத்தின் புது பாடல் கேட்டு பாருங்க.
0: ஒலிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் ஹபீபி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை சாம் சிஎஸ், பாடல் வரிகள் யுகபாரதி, பாடலை ஹரிஷ் ராகவேந்திரா, ஃபாத்திமா ஜஹான் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: ஒழித்த அந்த புத்தம் புதிய பாடல் ஹபீபி திரைப்படத்திற்காக ஒழித்தது. பாடலுக்கான இசையை சாம் சிஎஸ் வழங்கியிருந்தார். பாடல் வரிகள் யுகபாரதி. பாடலை ஹாரிஸ் ராகவேந்திராவோடு இணைந்து ஃபாத்திமா ஜஹான் பாடியிருந்தார். கலைஞர் நேரம் 5:13, இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே இருந்து வருகின்ற முதலாவது நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் குயின்சன்? என்ன பாடல் திருவிழா
1: வந்திருக்கிறீர்கள்? நீ கவிதை எனக்கு, நான் ரசிகன் உனக்கு, அந்த பாட்டு.
0: சரி, ஏதோ உங்களுடைய திருவிழா பாடல் வைக்கிறது குயின்சன், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். முடிக்கும் பாடலோடு கிறிஷ் மேகா. பாடல் காணிசை விஜய் ஆண்டனி.

0: ஒலித்த பாடல் நான் அவனில்லை திரைப்படத்திற்காக கிரிஷ் மேகா ஆகியோர் இணைந்து பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீன் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் செல்வகுமார்? சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகள்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலை இசையமைத்து பாடுகின்றார் ஹிப்ஹாப் தமிழா.

காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு, முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர்

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-444-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள், பாடலை வரும் நிகழ்ச்சியிலே ஒழிக்கிறது மனதை மறக்காத அந்த காலத்து பாடல். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பி. சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது அந்த பாடல்.

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கலைஞர் நேரம் 5:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக அணிந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடுங்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்று கேள்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய எங்கெங்கே நீதான் என்ற பாடலை தருவீர்களா என்று கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ உங்கள் திருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: கலைகளின் 5:38 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் நிஷா? நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பாட்டு வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்தில் ஒரு பூஞ்சோலை ஆளானது அந்த பாடல்.
0: சரி, உங்கள் திருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள் நிஷா. மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: கலை நேரம் 5:44 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி. இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி. கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி சிவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: ஒருவர் வாழமாலயம் திரைப்படத்தில் இருந்து வானந்தேவி விரக.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒளியினு சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி
1: கலக நேரம் 5:54 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி 24 தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8:30 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அலையங்கள் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்புகின்ற நேயர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியிலே ஒழிக்கின்ற நம்மவர் பாடல் இது. சஹானா இசை தொகுப்பிருந்திருக்கிறது. பாடல்கான இசை மோகன் ரெம்சியர், பாடல் வரிகள் எஸ் ஜெயக்குமார். பாடலை ஆனந்தன் கனகசுந்தரம் பாடுகிறார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிக்காக்கும் படைப்பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்படவிருக்கும் 1132 பேரை கொண்ட இராணுவ மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களை ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசானேக்கா நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பனாகோடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படைகளின் தளபதிகள், காவல்துறை மா அதிபர், அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர், இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் படையினரின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து ஒரே தலைமையில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிக்கு புறப்படும் மிகப்பெரிய குழு இதுவாகும். அத்துடன் ஜனாதிபதி ஒருவர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்த முதலாவது சந்தர்ப்பமும் இதுவேயாகும். நாட்டின் இராணுவ வரலாற்றில் முதல் முறையாக நிலக்கண்ணி வெடிகளை செயலுக்கச் செய்வதில் சிறப்பு பயிற்சி பெற்ற 43 பெண் இராணுவ உறுப்பினர்கள் இதில் அடங்குகின்றனர். ஹைட்டி நாட்டில் தற்போது நிலவும் நெருக்கடியான சூழலை தணித்து அங்கு அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த படையினர் ஹைட்டிக்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் நீண்டகாலமாக நிலவும் நீதியரசர் வெற்றிடங்கள் காரணமாக நீதித்துறைக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கோரியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற நிலவியற் கட்டளையின் 83 பிரிவு ஒன்றின் கீழ் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்காக குறித்த விவாதத்தை கோரும் பிரேரணை கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் நடவடிக்கையை எதிர்க்கட்சியினர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னெடுத்தனர். உயர்நீதிமன்றத்தில் 8க்கும் அதிகமாக நீதியரசர் வெற்றிடங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருப்பது நீதித்துறை செயற்பாடுகளை பாதிப்பதாக எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதியரசர் வெற்றிடங்கள் நீடிப்பதன் விளைவாக சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள் குறித்து இந்த விவாதத்தில் கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. பீகாரில் புதிய சர்க்கரை ஆலைகளை தொடங்கும் முதலீட்டாளர்களுக்கு 1 ரூபாய்க்கு 40 ஏக்கர் வரையிலான அரசு நிலம் 30 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்படும் என பீகார் அரசு அறிவித்திருக்கிறது. சர்க்கரை துறையை மீட்டெடுக்கும் மற்றும் பெரிய அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்தில் பீகார் மாநில அரசு கரும்பு தொழில் முதலீட்டு ஊக்க கொள்கை 2026 ஆரம்பித்திருக்கிறது. இந்த கொள்கையின் மூலம் புதிய சர்க்கரை ஆலையாளர்களை நிறுவ முதலீட்டாளர்கள் சலுகை விலையிலான நிலச்சலுகை தவிர சர்க்கரை ஆலைகள் திட்டங்களுக்காக முதலீட்டாளர்கள் வாங்கும் நிலத்திற்கான பதிவு மற்றும் முத்திரை வரி செலவுகளை 100% திரும்ப வழங்கும் வசதியையும் இந்த கொள்கை வழங்குகிறது. புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக சர்க்கரை ஆலைகளுக்கு 100 கோடி ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. இதன் கீழ் சர்க்கரை உற்பத்தி, எத்தனால் தயாரிப்பு, மின் உற்பத்தி மற்றும் செறிவூட்டப்பட்ட எரிவாயு உற்பத்தி ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பாக இது செயல்படும். மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீட்டெடுக்கவும் மாநிலம் முழுவதும் 25 புதிய சர்க்கரை ஆலைகளை நிறுவவும் பீகார் அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. ஒட்டவாவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான 24 சசெக்ஸ் 2015 ஆண்டில் பயன்பாட்டில் இருந்து கைவிடப்பட்ட நிலையில் அதனை புதுப்பிப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை பிரதமர் மாக்கானி இன்று அறிவிக்கவிருக்கிறார். 1896 கட்டப்பட்ட 35 அறைகளை கொண்ட இந்த இல்லம் காலியாக இருந்த போதிலும் அதை பராமரிப்பதற்காக வரி செலுத்துவோர் ஆண்டுதோறும் $1,000,000 செலவிட்டு வருகின்றனர். இனி இது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இல்லாவிட்டாலும் கூட இந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு பொதுமக்களின் வசம் இருக்க வேண்டும் என்று ஹெரிட்டேஜ் ஒட்டோவா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சீரமைக்கப்படுகிறதா அல்லது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக மாற்றப்பட உள்ளதா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்த இல்லம் நீண்டகால அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இது தொடர்ந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவே இருக்க வேண்டும் என்று ஹெரிட்டேஜ் ஒட்டோவா அமைப்பின் தலைவர் கேத்தரின் ஸ்பென்ஸ் ராஸ் தெரிவித்திருக்கிறார். ஹோர்மோஸ் நீரிணையில் சிங்கப்பூர் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் முகாமை ஒன்றால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய வழித்தடத்தினூடாக ஹோர்மோஸ் நீரினை கடக்க முயன்ற வணிக கப்பல் ஒன்றையே வியாழக்கிழமையன்று ஈரான் தாக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஒமானின் தாயித் கடற்கரை அருகே வியாழக்கிழமை சிங்கப்பூர் கொடியுடன் சென்றபோது குறித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்துள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு மையம் தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த தாக்குதலில் எவருக்கும் காயமோ அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்போ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலைத் தொடர்ந்து பெர்சியா வளைகுடாவில் முடங்கியிருக்கின்ற பல கப்பல்களை வெளியேற்றுவதற்காக சில நாட்களுக்கு முன்பு ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பு கொண்டு வந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அது அறிவித்திருக்கிறது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 6:06. டொரண்டோவின் தற்போதைய மழை 21 செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தென்கு மற்றும் தெற்கிழக்காக மலைத்தியாரத்திற்கு 12 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதை குறைந்த புள்ளியாக 16 செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 27 நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய ஒப்பிலாக 26 காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளை பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த ஒப்பிலாக 16 இருக்கும். அதே போல ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய ஒப்பிலாக 26 இருக்கும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளில் இரவிலும் கூட வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த புள்ளியாக 17 செல்சியஸ் காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 5% உயர்வடைகிறது. 5% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 162.9% காணப்படும். நேர்கள் இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்குடைய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் அர்ஜுனன் பேர் 10 திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை கார்த்திக் நேதா இயக்கியிருக்கிறார். பாடலை இசையமைத்து பாடுகின்றார் டி இமான்.

0: கலைகளில் 6:12 நேர்களுக்கு சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம். நன்றி பிரசோதமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. நல்ல காலநிலை நல்லா தானே இருக்குதா? இப்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு வந்து 8 அழகா 18 அழகு 20 அந்த பாடல்.
0: சரி, ஏதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். புருஷோத்தமன், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாய்ப்பு தந்தாங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம். பூ பறிக்க வருகிறோம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீவர்த்தினி ஆகியோரின் குரல்களில் வித்யாசாகர் இசையில்.

0: காலை நேரம் 6:18 நிமிடம் நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் தீபம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ்,

0: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: கலைய நேரம் 6:25. நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சிவானந்தன்.
5: எப்படி இருக்கிறீர்கள் சிவானந்தன்?
6: அரக்கமே இருக்கம் பாரு.
5: சரி, என்ன பாடல் தெரிவு?
6: பிச்சைக்காரன் படத்திலிருந்து அழகிய தமிழ் பாடல்.
5: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
6: சந்திக்கலாம்,
5: நன்றி, வணக்கம். ஒடிக்கும் பாடலோடு டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலக நேரம் 6:31 நேர்களுக்கு கொண்டுபோது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பாளர்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். அப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் ஸ்ரீ நியூயார்க்ல இருந்து நாயகன் தம்பி.
0: சரி, என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நாங்கள் இப்ப MGR பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த அன்பே வாவில் ராஜாவின் பக்கம் ராணியின் பார்வை என்ற பாடல் கேட்கலாம்.
0: சரி, இதோ உங்கள் திரையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: காலை நேரம் 6:37 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம் பவன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடலோடு வந்திருக்கிறீர்கள் பவன்? சரி, ஏதோ உங்களுக்கு திருவிழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடல் இந்து திரைப்படத்திற்காக தனிசை தென்றல் திவாவின் செயல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் ஒழிக்கிறது.
2: சமஞ்சது எப்படி

0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-667-7200.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி. அணிந்து கொள்கின்றார் திணையர். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். மலைப்பிள்ளை யார் இருக்கிறீர்கள்?
5: நான் பபி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நான்
4: நலமாக இருக்கிறோம். நன்றி பபி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நான் நலமாக இருக்கிறேன். வெயில முடிஞ்சு ஓய்க்கே ஒரு மூழ்கி ஒரு பாட்டுக்கு இப்ப வந்துட்டு.
4: என்ன பாடல்?
5: எழுச்சை கீதமே எனக்கு ஒரு ஜீவன், அந்த ஜேசுதாஸ் படிச்ச பாட்டு.
4: சரி, இதோ உங்கள் துறையில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மங்களங்க பபி. மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி நன்றி நன்றி
4: நன்றி வணக்கம். ஒழிக்கின்ற பாடலோட கே ஜே ஜேசுதாஸ்.

0: கலைஞரும் 6:49 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி. இப்போ நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு இந்த அரங்கேற்ற விழை படத்துல இருந்து ஆகாய வெண்ணிலாவே தரமீது வந்தது என.
0: சரி, இதோ உங்கள் திருவியில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ், உமாரமணன்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: கலைஞர் நேரம் 6:54 நிமிடம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் கமல் பாரதி. நான் மொரேன்.
3: மொரேன், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலமா
3: இருக்கிறோம், நன்றி. மொரேன், என்ன பாடல் தெரியோடு வந்திருக்கிறீர்கள்?
4: எனக்கு நீதிக்கு தலை வணங்க படத்துல இருந்து இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ.
3: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி. நன்றி. வணக்கம்.
3: நன்றி. வணக்கம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலைய நேரம் 7 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கின்ற கோட்ஃபாதர்களின் தற்போதைய தலைமுறை நாமல் ராஜபக்சா என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனது உரையின் போது நாடாளுமன்ற சபையில் இல்லாதிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரதி அமைச்சர், போதைப்பொருள் கடத்தல் கோட்ஃபாதர்களின் தற்போதைய இணைப்பு இன்றைய தினம் சபையில் இருந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என குறிப்பிட்டார். கிறிஸ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டியிருந்ததாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சபைக்கு வரவில்லை என்று கூறிய பிரதி அமைச்சர், நீதிமன்ற வழக்கு தவணைகள் வரும்போது சில தரப்பினர் பதட்டமடைவதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் வழங்கப்படும் அறிவுரைகள் குறித்தும் பிரதி அமைச்சர் அங்கு கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்தை பற்றி பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அவர் வழங்குகிறார். அதற்கு நன்றி. ஆனால் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நாங்கள் இன்னும் தள்ளப்படவில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விலான் கிராம அலுவலகர் பிரிவில் கல்விலான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் தூண்டில் சகிதம் மீன்பிடிக்கச் சென்ற குறித்த இளைஞர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அவரை தேடிச் சென்ற தந்தையாருக்கு இன்று காலை அவர் குளத்தில் சடலமாக மிதப்பது தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த இளைஞருக்கு வலிப்பு நோய் இருப்பதாக கூறப்படுகிறது. மீன்பிடிக்கச் சென்ற வேளையில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதன் காரணமாகவே அவர் குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை துணுக்காய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராடினால் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த போராட்டத்தில் நாம் பெரும் முன்னேற்றத்தை காண்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்மட்ட கூட்டத்தில் தலைமை தாங்கி உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போதைப்பொருள் வலையமைப்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட கூறினார். போதைப்பொருள் வணிகர்களே முக்கிய குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு கடுமையான சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரம் போதைப்பொருளை பயன்படுத்துபவர்கள் மறுவாழ்வு தேவைப்படும் பாதிக்கப்பட்ட நபர்களாகவே கருத வேண்டும் என்று குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான மற்றும் சமரசமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், போதைப்பொருள் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான சர்வதேச தினத்தில் நமது இளம் தலைமுறையை போதைப்பொருட்களிலிருந்து பாதுகாப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தி போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டார். CBC ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தில் முழு உறுப்பினராக சேர்ந்ததைத் தொடர்ந்து யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்க கனடாவுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. பிரபலமான இந்த சர்வதேச பாடல் போட்டியில் கனடாவை இணைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. பின்னர் ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பொதுச்சபையில் நடந்த வாக்கெடுப்பின் மூலம் கனடா முழு உறுப்பினராக சேர்ந்தது. முழு உறுப்பினர்களில் யூரோவிஷனில் பங்கேற்க தகுதி பெறுவதோடு புலனாய்வு, இதழியல் மற்றும் சரிபார்ப்பு போன்ற பணிகளுக்காக உறுப்பினர்களின் வலையமைப்புகளை அணுகும் வாய்ப்பையும் கனடாவுக்கு வழங்குகிறது. ஐரோப்பாவில் உள்ள பார்வையாளர்களை கனடிய செய்திகள் சென்றடையவும் நேரலை மற்றும் திருத்தப்பட்ட செய்தி தொகுப்புகளை பகிரவும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் இடையிலான உறவுகள் டிரம்பின் 2வது பதவிக்காலத்தில் மிகவும் மோசமடைந்திருந்தன என்றும், காசா, ஈரான் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்பாக நடந்த காரசாரமான கருத்து பரிமாற்றங்களால் அவை ஏற்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றுக்கள் த நியூயார்க் டைம்ஸ் நிருபர்களான மேகி ஹோபர்பன் மற்றும் ஜொனத்தன் இஸ்வான் ஆகியோரால் எழுதப்பட்ட ரெஜிம் சேஞ்ச் இன்சைட் த இம்பீரியல் பிரசிடென்சி ஆஃப் டொனால்டு டிரம்ப் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்புத்தகம் டொனால்டு டிரம்பின் 2வது பதவிக்காலத்தையும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதில் அவரது பங்கையும் குறிப்பிட்டிருக்கிறது. புத்தகத்தின்படி செப்டம்பர் 2025 நடந்த ஒரு தொலைபேசி அழைப்பின் போது அமெரிக்க ஆதரவுடனான காசா போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நெத்தன்யாகுவை டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியதோடு அந்த ஒப்பந்தத்தை கைவிட வேண்டாம் என்றும் அவரை வலியுறுத்தினார். போர் நிறுத்தம் திட்டத்திலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்று நெத்தன்யாகுவை எச்சரித்த அதே வேளையில் இஸ்ரேலின் மிக வலிமையான ஆதரவாளர் தாமே என்றும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினாா். மேலும் தனது இரண்டாவது நிர்வாகத்தின் ஆரம்ப கட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் நெத்தன்யாகுவை ஒரு மோசடிக்காரர் என்று குறிப்பிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள்
0: இடம்பெற்றிருக்கின்றன. மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

கலைய நேரம் 7:05 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. இரவு 8:30 வரை நேர்கள் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடுகளோடு இணைந்து கொள்ளலாம். டொரண்டோவின் தற்போதைய மழை 21 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாகத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 19 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 16 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 27 நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப்போகிறது. நாளைய பின்னர்விலும் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸ் காணப்படும். ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப்போகிறது. அன்றைய நாளில் பின்னிரவில் அதிகுறைந்த புள்ளியாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்னிரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்பெறும் வெளிகளிலே சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. 5% உயர்வடைகிறது. 5% உயர்வடைந்து இன்று நள்ளிரவின் பின்னர் 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப்போகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்க 4166446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் பாடலை வரும். அந்த வகையில் முகநூல் வாயிலாக சுந்தரரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா? இன்றைக்கு எனக்கு பாக்குவத்தில என்ற திரைப்படத்தில் வந்த தேநிலா வரும் சொல்லித்தான் வரும் சுகம் என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு கே.ஜே. ஜேசுதாஸ், எஸ். ஜானகி. பாடலுக்கான இசை மலேசியா வாசுதவன்.

0: காலை நேரம் 7 மணி 12 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம் ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து உலகம் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. அது நலமாக இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி தோகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம்.
0: என்ன பாடல் தெரியுது?
1: என்ன கண்டாக்கி அட்ட பஞ்சாயத்து படத்தில் வேண்டும் நாள் வேண்டும் வரும் தகவலுடைய அம்மா அம்மா அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு அருண்மொழி.

0: கலைஞரம் 7:18 கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு மொட்டை சிவா கெட்ட சிவா படத்திலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம்.
0: சரி, இதோ உங்கள் திருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சங்கர் மாதவன், பத்மலதா குழுவினர்.
2: மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜிஆர்.

0: கலைஞர் நேரங்கள் மணி 23 நிமிடம். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, என்ன பாடல் திருப்பட வந்திருக்கிறீர்கள் வெண்பா?
1: எனக்கு நேற்று வந்து என்னென்ன சொன்னாலும் கவிதை.
0: சரி, இதோ உங்கள் தேர்வில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன், பி சுசீலா.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அத

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers. Chellathuk, thanks.
3: Chellam illa da, Selvam.
2: Sari, sari.
5: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2366.

0: 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: கடக நேரம் 7:30 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். தமிழ்
2: எப்படி இருக்கிறீர்கள்?
3: சுகமா இருக்கும்.
2: சரி, என்ன பாடல் தெரியுது?
3: அது அளவுக்கு நினைச்சு அதான் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கவும் நான் தான்.
2: சரி, என்ன பாடல் தெரியுது?
3: வாவா என் தலைவா வந்து விடு வாசலுக்கு.
2: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அப்ப
2: ஒழிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன் ஹரிணி, பாடலுக்கான இசை தனி சிதன்றல் தேவா.

0: காலை நேரம் 7:37 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீன் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திரைப்படம் வந்திருக்கிறீர்கள்?
1: இதயம் படத்துல இதயமே மௌனம்
0: கொள்ளுது. இதயம் உங்களை அந்த மௌனத்தில் கொள்ளுகிறது. பாடலுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: கலைகநேரம் 7:42 நிமிடம் நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஆடை வணக்கம் கமல் பாரதி சாரா,
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறோம் சாரா. என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள்?
1: என்ன விளையாடி என்ன விளையாட்டு?
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்ட மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உன்னிகிருஷ்ணன், பாடல் காணிசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெள்ளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-27.

கலக நேரம் 7:50 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. அடுத்து முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய இரவு வணக்கம், நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இரவு வணக்கம் உங்களுக்கும். நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து வா என்றது உருவம் என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒழிக்கிறது பாடல். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது பாடல்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
5: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக வேறொருவரின் பேரில் போலி கடவுச்சீட்டு ஒன்றை தயாரித்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்றவியல் பணியகத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய காலத்திலேயே இந்த குற்றத்தை செய்துள்ளமை ஆரம்பிக்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. குற்றத்தடுப்பு, போக்குவரத்து, சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிவர் ரன்மால் கொடித்துவக்கு, மத்திய குற்றவியல் பணியகத்தின் பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மத்திய குற்றவியல் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ஸ் ஆகியோர் மேற்பார்வையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து மத்திய குற்றவியல் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் நீண்டகாலமாக நிலவும் நீதியரசர் வெற்றிடங்கள் காரணமாக நீதித்துறைக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கோரியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற நிலவியற் கட்டளையின் 83 பிரிவு 1 கீழ் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்காக குறித்த விவாதத்தை கோரும் பிரேரணை கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் நடவடிக்கையை எதிர்க்கட்சியினர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னெடுத்தனர். உயர்நீதிமன்றத்தில் 8 அதிகமாக நீதியரசர் வெற்றிடங்கள் 6 மேலாக நிரப்பப்படாமல் இருப்பது நீதித்துறை செயற்பாடுகளை பாதிப்பதாக எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதியரசர் வெற்றிடங்கள் நீடிப்பதன் விளைவாக சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள் குறித்து இந்த விவாதத்தில் கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. உதவி காவல்துறை பரிசோதகர்களாக தெரிவு செய்யப்பட்ட 100 பேர் தற்போது காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். 2024 ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட 100 பேரில் 19 பேர் சட்டவிரோதமான முறையில் தெரிவு செய்யப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த தேர்வை நான் நிறுத்தினேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 ஆண்டில் நடந்த தேர்வில் சிலர் சான்றிதழ்கள் இல்லாமலேயே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக 17 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. இதற்காக ஒரு குழுவை அமைத்து விசாரணைகளை நடத்தி முறைகேடுகள் நடந்ததை உறுதிப்படுத்தினோம். இதனாலேயே அந்த தேர்வை நிறுத்த வேண்டியிருந்ததாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். பின்னர் மீண்டும் புதிதாக 2500 பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் தேர்வாகிய 100 பேர் தற்பொழுது காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நடைபாதை திட்டப் பணிக்காக விலைமனு கோரலை சென்னை மாநகராட்சி ரத்து செய்திருக்கிறது. குறித்த விலைமனு கோரலில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டதால் 35 விலைமனு கோரல்களையும் சென்னை மாநகராட்சி மன்றம் ரத்து செய்திருக்கிறது. திட்ட செலவு செயற்கையாக அதிகரிப்பு, ஒரு சில ஒப்பந்தக்காரர்களுக்கு சாதகமான விலைமனுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் திட்ட அறிக்கையில் தேவையற்ற பணிகள் சேர்க்கப்பட்டதால் அரசுக்கு நிதி இழப்பு என மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. சிபிசி ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தில் முழு உறுப்பினராக சேர்ந்ததைத் தொடர்ந்து யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்க கனடாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிரபலமான இந்த சர்வதேச பாடல் போட்டியில் கனடாவை இணைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. பின்னர் ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பொதுச்சபையில் நடந்த வாக்கெடுப்பின் மூலம் கனடா முழு உறுப்பினராக சேர்ந்தது. முழு உறுப்பினர்கள் யூரோவிஷனில் பங்கேற்க தகுதி பெறுவதோடு புலனாய்வு இதழியல் மற்றும் சரிபார்ப்பு போன்ற பணிகளுக்காக உறுப்பினர்களின் வலையமைப்புகளை அணுகும் வாய்ப்பையும் கனடாவுக்கு வழங்குகிறது. ஐரோப்பாவில் உள்ள பார்வையாளர்களை கனடிய செய்திகள் சென்றடையவும் நேரலை மற்றும் திருத்தப்பட்ட செய்தி தொகுப்புகளை பகிரவும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டது.